எப்பா என்ன அம்மரேகு இனி தரைக்கு மரபுருளை காண்டு வந்தப்பா இத்தனை சோயாச்சாங்க ஏப்ப துண்டலா லெக்கா லெக்கா லெக்கா அவளா லெக்கா மூலி லெக்கா ஒக்க பிறவுட நிக்கலாம் ஜாகல் பண்றேன் நந்த செட்டி பட்டி மகே அந்தப்பா பட்டிக்கு கொரல லெக்க பாரு போனா வேலை எங்கலாம் கூட இல்லாடு பத்து ஆனா இனி தான் கொஞ்சம் அலட்சணை வளர்த்தது மகளுக்கு பிராயம் கொஞ்சம் மதியமால் போட விஷயா ஒரு ஒன்னே தரைக்கு போயிட்டு பத்தனாய பொருளை கட்டுந்த ஜவனே பெரிய பத்தலாம் பாத்தேர்லாம் பண்ணித்தேர் போன கஞ்சதே போயிடா அப்படின்னா எங்களை குலகௌரவ மரியாதை சிற்றன மகளத்தேன்னு நந்தைய சேட்டில மகள் ஈ ஊடு மல்ல வர்த்தகேன்னு அம்மேர் அஞ்சாது அம்மான பரா சீரத பெட்டிகேன் ஆடியே ஐட்டித்து நல்லஞ்சு பைட்டானி சீரே பங்காரதலை பொள்ளிதெல்லாம் சரி கேடு நெய்து மல்த்தினா மக்கத சீரதல் அக்கௌண்ட் ஜரி சீரே கொஞ்சஞ்சு கேனு ஜரி அந்தப்பா ஆத்து துண்ணோண்டு ஐனு துத்துது அலங்கார மல்த்த மல்த்தோண்டே பத்தே பங்கார மாத்த ஓடேடு ஒய் ஒய் போட அடு மாத்த பாடுண்டே கெபித்த பெண்டலே கிக்கில் தசரா வயதுக்கு கொத்தம்பரி மாலை ஒக்க நாணிய தசரா சுண்டகு டாபு கைக்கு தோல் பந்தி நினமத்த பாடுது பங்காரத கெஜ்ஜ கட்டந்து இத்த மாத்த கண்ணாடி துனக அல்படுதாடு ஆய கட்டாண்டு அடேகி அஜப்பாய் நிற்கு யான் ஈத்தில பொருள் உள்ள இனியே கொத்தாய் நீ அப்படின்னு திருஷ்டி பட்டு தீவிட படிச்சா கொஞ்சம் கரிய பட்டு தீவண்ட அஞ்சனே போயிருக்க அப்படா பத்தனை தூயது பின்னேத்தான் போனக மாத்தா சாகித்யம் போட படிச்சோன்ட்டேன் அதுக்கு மாத்தா பங்காரத அரியானுடு ஓடு போடாயின மாத்த பத்தொந்தே கொஞ்சஞ்சே கொஞ்சஞ்சே முட்டும் மித்தாருந்து பர்பே துக்கா.

0: எழுந்தி
1: ராமலிங்கபுரத அரசு சாவடி நந்தி சிரேஷ்டலு ஒய்த்தொந்து வத்தேரத்தவரிய ஆக்கொந்து நோத்தொந்து ஹிம்சை கொரந்து தேக்கினு துயினபகை அரந்த அடைத பட்டத மனைட்டு குள்ளி நஞ்சின யானு லக்குது சந்திரசேன மகாராஜையாய் நஞ்சின எங்கே கட்டனை அச்சரியாது போன் ஆண்டலா நியாய விமர்ச மல்பொடாயின ராஜன ராஜதர்ம ஐகாத்ரா பாத்திருவே தோக்க
2: என்ன
1: முத்துதமாலு லக்காதே லக்காதினவு சத்திய அந்த குல்பனே உப்பு நஞ்சினா உப்பரிகத மகடிடு இஞ்சின வஞ்சி கட்டனே ஆண்டு வந்தானக்கு ஈயே காரண அப்பினது தாயக பண்ட ஈ அவளு இச்சாண்ட லக்கதிச்சு பண்ட நம்போல் ஈ அவளு இத்தி நேர்தாத்திரா சேஷன்லாம் மகளே ஈ பொத்துடு இத்தி நேர்தாத்திரா அஞ்சாது ரெட்டே ஜன இத்தி நேர்தாத்திரா
2: அவன் ஒப்பேரே சாத்தேஜி
1: நடத்தின
2: கதனையான

0: சுவாமி, தாமரிந்தாபுரத சிங்காதனம் ஏறுது, ராஜ்யோத அடல் கொண்டு தூப்பு நினைச்சுனா கொஞ்சம் சாமந்த ராஜ ஏறு, இ தேசத சக்கரவர்த்தி ஏறுந்து கேண்டா விக்ரமாதித்யே.
1: அரங்க கொர்பினு பூரா காலகாலகு கொர்த்து தர தக்கா வந்து
0: விக்ரமாதித்யன தூதாயன சாமந்த ராஜர் மாத்திர அமல்தோ துப்புனும் அறத்தடைக்கு உலக சாவடிக்கு பத்து பொக்குனகா சிங்கதரனுக்குள்ள இருவர திருக்கல் அக்கியர்
1: தாதா அந்த இங்கே அர்த்தா வந்து
0: தாயகந்த இங்கல அர்த்த இஞ்சி சுவாமி ஈரன் தூனகா கௌரவ பாவனை இங்க வருந்துண்டு அரசன எதிர் தேவரனை எதிர் ஏப்பலா சுள்ளு வஞ்சனை நடப்பது தெரியலாய யானு
1: பனியர வெள்ளி
0: அஞ்சாது இ தர்ம சாவடின்னு தேவர்ன சதுருந்தே என்னது சத்திய கடனையான பண்பே சுவாமி கொஞ்சம் கத்தல அத்து கல்பல அத்து வேதையர்ல நம்புன சங்கத்தில அத்து எட்டெந்தினார் நந்தி சிரேஷ்டர் பரக்கொலையாயினஞ்சன எனனு தூரம் அல்பந்தே என்ன படவுக்கு நுப்பு கொரியரு என்ன நிதிரை எனக்கு ஜெப்பிற ஜாகே கொரியரு மாத்திரத்து கொஞ்சம் பின்னணி எஞ்ச தூவனோட ஆரீத்தில் ஆறு துயரு அஞ்சித்திர புண்ணியாதிகரு மல்லாறு ஆறு ஆனா கால தர்மனா அது கர்மதோஷம் வந்து தெரியாது என்ன ஹடே வராது பண்ணோடு சுவாமி ஒட்டு கிரகதி எங்கு சரி போயினவளு போயினவள பூரா சோலு சுவாமி இன்னைக்கு அனகா ஈரு கொஞ்சம் நியாய தீர்மானம் அல்போது பண்புனா கொஞ்சம் தைரோடு என பண்பே ரங்க மாளிகரன் கடப்புடியரு ராத்திர பொருள் பொறுத்து நிதிர பத்தின கோச்சரனே என் கிஜி சுவாமி ஒருத்தரனை எச்சராது தூனகா என்ன கண்ண தும்முடு நடப்பிற ஆவந்தி நஞ்சிர நடப்பந்து நஞ்சிர கொஞ்சம் கட்டனே நடந்தது போடு
1: ஆ
0: ரங்க மலத கோடிடு மாத வேத்தவேத்த சித்திரொளித்து வேத்த வேத்த முருக பக்கில சித்திரொல்லா இத்துண்டு
1: பிரகிருதி தவக்கி ஆத்த காலஜி அண்ணன் நந்தி சேஷ்லே
0: அந்த சுவாமி அத்த பக்கி ஐத்த பக்கி எங்க மெச்சிகல உண்டு அல்ப ஒஞ்சி ஹம்ச பக்கித சித்திரப்படைத்துன சுவாமி யானு துயினிய வஜி சித்திராந்து ஆட யானு அவர் ஆத்திரடா இஞ்சின வந்து கொத்திஜி சுவாமி இல்லுத பொறுத்து இடீ புல்பாதுன்னு கோனே ஆ சித்திரப்பட ஆ ஹம்ச பக்கி ஒரு துறனே ஜூவாடு
1: அந்த
0: அந்தப்பா
1: சத்தியநாந்து
0: அந்தாந்து ஜூவா அது பத்தி நஞ்சின பக்கி கிளிகூண்டு உடைத்து நஞ்சினா ஈ பொண்ணு மகளேனா முத்துதமாலேன்னு ஒஞ்சஞ்சே முத்துரேன் நீங்குது நீங்குது பூரா முத்துரேன் மஞ்சதோலையாண்டு சுவாமி
1: துயினியா
0: யானு துயினி கூட அல்பனே போதுத்துண்டு கூட என் தூப்பே தும்பத சித்திரதலக்கனே இத்துண்டு இன்னும் நடத்துனா சத்திய கட்டனே நம்புனவு கொடுத்துனவு ஈரேகு சேரணும் சுவாமி ஆட யான் கழுவேத்து கண்ண மனசுல நனரின சொத்து போடு என்னைய யானத்து யான விபாகரே ஒரு பரதேசி சுவாமி
1: கல்வே கல்வே என்று பண்பேனா
0: எந்த